0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல காமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சை பால்
3: இந்திரதனசு ఈ చిత్రం కోసం ఎస్పి బాలసుబ్రహ్మణ్యం పాడిన ఆచార్య ఆత్రేయ గీతం, సంగీతం కేవి మహదేవన్.

ஸ்டக் ஜெகதீஷ் சினிமா நினச்சி வண்டர்ஃபுல் மெலோடி சாங் விண்ணாங்க. அது அர்மான் மாலிக் ஹரிணி இவ்வட்டூரி பாடின பாட்டு. சிறுவனல சீதாராம சாஸ்திரி கார் சாகித்யம், தமன் எஸ் எஸ் சங்கீதம்.

0: குயர் காவேகானோ
1: ஓரே ராம ராம
0: ஞானசரமோ
1: ஆரே ராம ராம
0: அனே மாட்டாடவர்க்கெல்லாம் ராஜா எல்மக்கோடையா தரமலே கசின்